நானுக்கு பிரகட்டையா சத்குரு நானுக்கு பிரகட்டையா மிட்டி தோந்து ஜாக ஜானு ஹோவா ਉਸ ਵੇਲੇ ਪਾਪਾਂ ਦੀ ਧੁੰਦ ਮਿਟ ਗਈ।

கேட்ட நுங்க நாட்ட த்ரேதா தெர கிட்ட தெக்கத்தா கே நதா தா தா தா நீங்கே.